0: பொல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்.
1: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
2: Do all the good you can at all times and places and in all ways possible.
0: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
1: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
2: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
0: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
1: தூய மனமே நல்லறம் ஆகும்.
2: Ensure purity of mind. That is the basis of all virtues.
0: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
1: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
2: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேயர்களே, இந்த இசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: புதுசா
2: இல்ல பழசு?
1: நீ எதை சொல்ற?
2: நீ எதை கேக்குற?
1: நான் உன்ன கேட்டேன்.
2: நான் டிரெஸ் நினைச்ச.
1: டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
2: ஆமா.
1: அதிகாரி வர்றப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
2: எங்க எங்க?
3: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
1: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
2: சார்?
1: லெப்ட்ல சளி அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
3: நான் சார் சளி தன் ரைட் ஹேண்ட்.
2: சாரி சார்.
1: என்ன கத்தியில விளையாட்டு?
2: ஐயோ ரத்தம்.
1: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு. ஏன் ரொம்ப வா?
2: ஒரு டவுட்.
1: என்ன?
2: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
1: பாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, ஒண்ணு
3: வச்சுக்கிறேன்.
2: சும்மா இப்ப போலாம்.
1: மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம் இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
2: சரி, என்ன பண்ணலாம்?
1: டோ வாங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
4: என்ன சொல்றத?
1: எதையாச்சும் சொல்லியா
4: சார்? ஒரு கேன.
1: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
2: என்ன இடையா? என்னமோ கூன்றான்.
1: என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டன்ஷன்.
2: சரி,
1: என்ன பத்தி நானே சொல்ற கேட்டுக்க.
5: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
2: தெரியும்.
5: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு, என் கவுண்டர் ஏகாம்பரம்.
0: நேருக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா, சதன கயசு சதனா,
0: சும்மா வெல்லாசு

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பருவ கால கதைகள் சொல்வே நீ.

பருவ கால கதைகள் சொல்வேன் நீ.

0: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கரன் கூட்டம் நினைச்சேன்.
0: ஓஹோ சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போற இருக்க.
1: மரியாதையா பேசு.
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனும் பேரை மட்டும் சொன்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளி மானை தேடி வரல, புள்ளி மானை தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்களேடி பெண்டுகளா கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாரா?

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான் வாங்க.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: எழுத்து கற்றான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

சீரக செடிக்கு பட்டு குஞ்சம் கட்டி அழகு பார்த்த பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவள் இன்று செடிக்கு செடி அமர்ந்து சீரகம் பறிக்கும் ஏழ்மை நிலையறிந்து அவளது காதலன் பாடுகிறான்.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எந்த குறிப்பா இருக்க
2: இந்த மூத்திர சத்துக்குல வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குறிப்பு
1: தானே நீயா? நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிதான்
3: அது புடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
1: அதனாலதான்டா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி.
1: மழை இல்லையே பசி வருத்தும்.
2: Even though the world is surrounded by wide oceans, if the rains fail, famine will set in, bringing misery.
0: நீர் இன்றி அமையாது உலகனில் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு.
1: மழை இல்லையேல் உலகில்லை ஒழுக்கமும் இல்லை.
2: Life on earth cannot sustain without water. Ultimately, even human virtues depend on rain.
0: பிசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அறிந்து.
1: மழை இல்லையேல் புல்லே இல்லை.
2: If the clouds do not pour the raindrop, we will not have grass and other green things.
0: நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடும்.
1: மழை இல்லையேல் கடலும் வற்றும்.
2: The huge ocean resources will begin to shrink if the clouds produced by the sea fail to give rains.

அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இரு பாலருக்குமான கல்விக் கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லர்க்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன். நினைக்கிறேன் டி கண்ணம்மா உன்னை.

0: கண் பாராயோ ஒன்னுக்கு சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை இலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுர மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் ஆர் ஆர் ஆர் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்க போற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்துல இருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்கால இருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கப்படுற அழகான பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்கு சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பர்மன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: ஓகே அசன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
2: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
1: எங்க சொல்லு,
2: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
1: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
3: நீங்க ஒரு கேனா.
1: எப்ப பார்த்தாலும் கேக்கும் கேக்கும்னே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லுங்க, நான் கேட்டு தொலைறேன்.
3: இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார்.
1: இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உனக்கு சொல்ல விடாம தடுத்துட்டா. எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன் சார்.
2: என்ன பண்றீங்க எல்லாரும்?
1: இல்ல சார், புதுசா வரப்போ இன்ஸ்பெக்டருக்கு மாலை போறத கேட்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார்.
2: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முடியாத.
1: இந்தாங்க சார்.
2: நீ என்ன பண்ற, அந்த இடத்த நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு பேஸ்ட்ரி. ஈஸியாக நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பேஸ்ட்ரிஸ் வந்து கடைகளில் வாங்க போனால் சரியான விளைவிக்கும். அந்த பேஸ்ட்ரிஸ் வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடக்கல தான் அதில் டேஸ்ட்டுகள் வந்து நல்லா இருக்கும். சில பேஸ்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக சாப்பிட்ற அந்த டார்ட்ஸ் அப்படி இருக்கிற அதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் கோல்டாக சாப்பிட்றது. இந்த சேவரியான பேஸ்ட்ரிஸ் வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடக்கல தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பேஸ்ட்ரியை நாங்கள் நினைக்கிறது செய்கிறது சில சரியான கஷ்டம் என்று சொல்லி. நீங்கள் இப்போ கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஈஸியாகவே நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி பேஸ்ட்ரி ஷீட்ஸ் விற்குது. அதை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் ஈஸியாக செய்திடலாம். ஒரு இப்போ எல்லாருமே சின்ன சின்ன குடும்பங்கள் தான். அந்த குடும்பங்களுக்கு போதுமான அளவுக்கு அழக அந்த ஒரு ஷீட் வாங்கினாலே ஒரு பாக்ஸ் வாங்கினாலே தாராளமாக போதும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு டைம் இருக்கும்னு சொன்னால் அந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸை நாங்களே வீட்டில் தயாரித்து நாங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கு ஈஸியாக செய்கிறதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிறகு ஒரு ரெசிபியில் எப்படி பேஸ்ட்ரி செய்கிறேன்னு பேஸ்ட்ரி டோ செய்கிறன்றதை நான் சொல்லித்தரேன். இது வந்து ஷ்ரிம்ப் க்ரீம் சீஸ் பேஸ்ட்ரி. இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல குக் ஷ்ரிம்ப். அது வந்து நீங்கள் சொட்டே பண்ண ஷ்ரிம்பாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பாயில்டு பண்ணின ஷ்ரிம்பாக இருக்கலாம். அது வந்து ஒரு கப். அந்த ஷ்ரிம்ப் வந்து எப்போவுமே ஒரு மீடியம் சைஸாக வாங்கி கொள்ளுங்க, அப்படி சின்ன சைஸாக வாங்கி கொள்ளுங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரில் போடுற அப்படி என்று சொன்னால் தான் கொஞ்சம் லார்ஜ் ஷ்ரிம்ப், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இப்படியான இதுகளுக்கு வந்து ஸ்மால் வந்து வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு ஃபைன் சாப் பண்ணின கார்லிக், ஒரு கார்லிக் பெல்லை எடுத்து நல்லா தட்டிட்டு அதை ஃபைன் சாப் சரியான குருணல் குருணலாக வெட்டின அந்த இது வந்து 2 டேபிள்ஸ்பூன். க்ரீம் சீஸ், இப்போ நீங்கள் க்ரீம் சீஸ் வந்து 1/2 கப். ஃபைன் சாப் பண்ணின பார்ஸ்லி லீஃப் வந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி அந்த லீஃபை மட்டும் நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு அந்த தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு அந்த லீஃபை மட்டும் ஃபைன் சாப் பண்ணி கொள்ளுங்க. அது வந்து 2 டேபிள்ஸ்பூன். உப்பு சுவைக்கேற்ப, என்னடா க்ரீம் சீஸ்லேயும் உப்பு இருக்கும், அதால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து போடுங்க. இந்த பேஸ்ட்ரியிலையும் உப்பு இருக்கும். பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். பேஸ்ட்ரி ஷீட் வந்து 1 அந்த பாக்ஸ், 1 பாக்ஸில் 2 ஷீட்ஸ் இருக்கும், அதுதான் தேவை. இப்போ சிலருக்கு வந்து கார்லிக் ட ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது. அப்படியான ஆக்கள் வந்து இந்த கார்லிக் ட அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். 1 டேபிள்ஸ்பூன் போடலாம். இப்போ எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கும். அதை எடுத்து அந்த அதை இந்த செய்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அதை எடுக்கப்பா. இப்போ நாங்கள் அந்த ஃபில்லிங்கை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு போல் எடுத்து இந்த குக் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே இந்த குக் பண்ணின ஷ்ரிம்ப், அதாவது ரால், அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்க. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வடிவாக வெட்டிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே அதை போலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா ஃபைன் பண்ண அந்த சாப் பண்ணின கார்லிக்கை போடுங்க. பார்ஸ்லி லீஃபும் போடுங்க. இந்த க்ரீம் சீஸ் தோவணி இருக்கணும் கொஞ்சம். அந்த தோவணின்னா அந்த கோல்டு கொஞ்சம் ஒரு இதாக ஒரு ஃபோக்கால் நாங்கள் இந்த க்ரீமி பதத்துக்கு வர மாதிரிக்கு அந்த அளவுக்கு வரேன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருந்தீங்கன்றாத்தான் அது ஈஸியாக நாங்களுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அது கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த கொஞ்சம் குளிர் போக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இந்த மிளகுத்தூளையும் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு ஏர்க்காவது உரைப்பு தேவை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே நல்லா ஃபைன் பண்ணி சொப் பண்ணின மிளகா உண்டு போடலாம். நீங்கள் சின்ன மிளகாய் நல்லா உரைக்கும் கொஞ்சம் உண்டு போட்டாலே அதை நல்லா ஃபைனாக சொப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா காம்பைன் பண்ணுங்க. வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வடிவாக மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை ஸ்பூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குலேருந்து இந்த பேஸ்ட்ரி சீட்ஸை எடுங்க வெளியில். அதை எடுத்து நீங்கள் கட்டிங் போர்டில் ஒரு கொஞ்சம் போல் மாவை தூவிட்டு அதுக்கு மேலே வச்சு அதை கொஞ்சமாக உருட்டி கொஞ்சம் நீளமாக எடுங்கோ. அதில் இதுக்கு ஷேப்பை கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணி எடுக்கலாம். ஆக அதுக்காக இழுத்தெல்லாம் செய்ய தேவையில்லை, மேலாலேயே செய்யுங்க. வடிவாக மேலாலேயே உருட்டிட்டு நீங்கள் ஒரு டின்னில் அந்த நீங்கள் வந்து அதை ஒரு டின்னால் பின்பக்கத்தால் நீங்கள் அதை வெட்டலாம், ரவுண்டாக வெட்டலாம், அல்லாட்டி நீங்கள் ஸ்கொயராக வெட்டலாம், உங்களுக்கு எந்த ரெக்டாங்கிளாக வெட்டலாம், உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வெட்டி கொள்ளலாம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஸ்கொயர், அதை எடுத்து அதை முக்கோணமாக்கி செய்கிறதுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டு அந்த மஃபின் ட்ரேக்கில் இன்சர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸை நிரப்பலாம். இப்போ நீங்கள் முக்கோணமாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்கொயரை எடுத்துட்டு ஒரு சைடில் கோர்னரில் மட்டும் ஒரு சைட் அந்த கோர்னராக மூடக்கூடிய மாதிரியாக பார்த்து இந்த சென்டரில் நீங்கள் ஃபில்லிங்காக வைங்க. ஒரு ஸ்பூனால் வடிவாக எடுத்து நல்லா நீட்டாக வைங்கன்ட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கில் வச்சோடனே அது கொஞ்சம் திக்காகும். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. வச்சுட்டு மெதுவாக அதை மூடி முக்கோணமாக மூடிட்டு நீங்கள் கையால் சும்மா ஸ்லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது நிற்கும். அதுக்கு பிறகு முள்ளுக்கரண்டி எடுத்து அதுக்கு பல்லு பல்லு மாதிரி அப்படியே நீங்கள் அமர்த்தி போட்டு மேலே நல்ல கூர் கத்தியாக நல்ல ஷார்ப்பான கத்தியாக எடுத்து மெதுவாக அந்த முக்கோணங்களில் சும்மா சாதுவாக அங்கே ஒரு கீறி இங்கே ஒரு கீறாக கீறி விடுங்க. கீறிட்டு இதை ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட்ஸ் போட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த பேப்பரை போட்டுட்டு தான் நீங்கள் இதை அதை வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதை போட்டுட்டு அதில் வடிவாக அடுக்கி விடுங்க. அடுக்கினா பிறகு நீங்கள் ஒரு முட்டை எடுத்து அதை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சாதுவாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனை 350 degrees வச்சு நீங்கள் ஒரு 21 minutes வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிறிஸ்பியான பேஸ்ட்ரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது நல்ல சேவரியாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். அதை சாப்பிட சொல்லும். ஒரு நல்ல டீ போட்டுட்டு ஃபேமிலியாக இருந்து இங்கே வடிவாக சாப்பிடலாம். இப்போ நீ அவுட்டோரில் நீங்கள் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துட்டது. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வழியில் பெட்டியோவில் போயிருந்து எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ஒரு டைமில் இருக்கிற டைமில் இதை செய்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதை ஒரு கேளியாகவே நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த டைம் வர நேரம் நீங்கள் தூக்கி அவனுக்குள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்போலாம் ஒரு சூப்பராக இருக்கும், பழுதாகாது, அந்த மாதிரி இருக்கும். அதை சுட சுட சாப்பிடக்கல நல்லா கிறிஸ்பாக நல்ல ஃப்ளேக்கியாக நல்ல வடிவாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எங்களோட வானிலைக்கு தாங்கும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இட பெற்றுக்கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் ஷ்ரிம்ப் பேஸ்ட்ரி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குட்டி
2: குடுதா.
0: இந்தப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றாம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோவா என்னடா பண்ணுவான்? ம், கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜு மூளை கெட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
4: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா.
4: அந்த பக்கம் அங்க பாரு.
2: ஏய்
4: ஏய் குண்டடி கீழ வந்து போடி.
2: நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாரா அப்பாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அப்பா பாவம் இல்ல மா.
2: பாவம்
3: அம்மா வாங்கிக்கோ. ஏய்
1: மாரா நீ சாப்பிட்டியாடா?
5: ஓகே நீ சேவா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. ஓகே நீங்களும்.
1: ஓகே
5: நான் வச்சிடறேன்.
0: ஆ ஓகே
5: பை.
6: இந்தாங்க சாப்பாடு.

0: அப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டு கூட்டு அவள் தானே, கூட்டு போற போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி.
2: என்ன பாரு,
1: ஏ இரு இங்க பாரு, இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றேன்னு போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கி இல்லை பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சி பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கறதே
1: பேசுதடி.
0: கிரியாலயத்து ரொம்ப பண்ண

விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடியடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனில் இருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித அபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்ட்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெறுகின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 உலகக்கிண்ண அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபீஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு இந்த வாரத்துக்கு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.